கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்கும் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியன்றுள்ள நான் நீங்களும் சேஃபுல்ல குத்தார் ஸ்ரோத்ரங்களே. இப்ப கேபி அப்துல் காதர் குத்தத்தூர் எழுதியோ நங்களே நங்கமே தெரிஞ்சோன்னு ஈ ஒரு எழுத்துங்க இது இப்ப கேட்டு வருவார். பிரத்தியொருத்த மனுஷனாயோனும் அவனுடைய ஜீவனத்துல தண்டோ இத்திமித்திரி தெரிஞ்சுன்றது நல்ல பிசியா நங்களை நங்கமே சமா தெரிஞ்சுண்டெங்கு நங்கக்கும் நாங்க முன்னல் போன்ற தெருடும் காணுக்கு சாத்தியாவரும் நங்களும் தௌர்பல்ய பெல்ல நங்கமே குருதி செய்யும்ட்டு அதில் சமாக்கியங்கு நாங்க ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிக்கோக்கு சாத்தியாவரும் தண்டை தானு தெரியாதவனு தண்டை எல்லாம் எரிஞ்சு போய் போல சென்னிட்டு காந்திஜி சென்னரு ஜீவனத்து பிரதி ஒரு ஹந்தத்திலும் ஆத்ம விவேச்சனை செல்றது நங்கக்கு நல்ல சகக்கார தண்டு நங்களோ வியக்தித்வத்தை ரூபிசிறோ ஆசை நங்கக்கு இன்னைங்கு காடில் சஞ்சரிசிறோ சிம்ஹா ஒருவருக்கு தண்ட மூத்துற திரிச்சிட்டு நடந்துட்டு வந்து தெருடு பெரு நோக்கிய போல ஆத்ம விமர்சரோ ஹாதத்திரோ நங்க நங்கள நிஜ ஜீவனத்தில் ஆக்கிறது பாரி நல்ல பிசையா துனியா ஒரு டொங்குரு திதிர முன்னலோ நின்று நீனே தித்திட்டு போடு சொன்னோ தெரிஞ்சங்களோ பழக்கத்தை போல இன்னொருத்தரும் தப்பு தேடுற முன்னலோ நாங்க நங்களும் தப்புரை சமாக்கிட்டு காட்டணும் தண்டை தானே ஜெயிச்சுறதுலே ஜீவனத்தை யசஸ் அடக்காயிட்டு பிரதி ஒருத்தனும் அவனுக்கு அவனே துஷ்மன் இல்லைங்கு அவனுக்கு அவனே சென்னாய் செல்றதே நாங்க அர்த்தாக்கியுள்ளோம் தண்டு விவேச்சனா சக்தியில மிருகத்தோ காண்டி சிரேஷ்டமாயிட்டுள்ள மனுஷகு இ ஜீவன செல்றது ஒரு நமூத்தோ சத்துவ பரீட்சை ஆயிட்டுக்கிடு ஜீவனத்துல பண்டு பிரதி ஒரு சமஸ்யரே ஆத்ம விவேச்சனில் பின்ன தைரியத்தில் எதிர்சியப்பா நாங்களோ ஆத்ம பல விருத்தி ஆகும் நடக்கிறங்க இடம் காண்டே தெச்சங்க இடம் கிடாரா சொன்ன போல நடத்தமே நாங்களும் ஜீவனத்தில் ஓடுகு தயாராக்குற ஏனி எஞ்சி நில் நின்று பவிஷத்து ரூபிஸ்ரோ இடி ஜவாப்தாரி நின்ற மேலுமே உண்டு நின்று ஜீவிதத்தை பிரகாசமாய நிலையில் கொம்பொண்டும் போல்தோ எல்லா சக்தி சாமர்த்திய செல்றது நின்று உல்கமே உண்டு நின்று முன்னல்தோ ஜீவனத்தோ நிர்மாணத்துக்கு இன்று நீனு கால் முன்னல்பி இது சுவாமி விவேகானந்தரோ பழக்க இது எத்தர அர்த்தபூர்ணமாயிட்டு நின்றுமே உள்ளதிரே பர்த்திந்திக்கு தேடுற சென்னிட்டு காந்திஜி சென்ன பழக்க நாங்க அர்த்தாக்கியுள்ளோம் சாதனை இல்லாண்டே உத்தேஜனை இல்லாண்டே பிரயத்னம் இல்லாண்டே ஜீவனத்தில் எப்பவும் முன்னொரு பிறகு ஆர்கும் சாத்தியாவுள்ள செல்றது நேரு நாங்களும் கர்த்தவியத்தை நாங்க ஒன்னும் பூடாண்டே ஆக்குற புட்டுட்டு பேற மனுஷம்மாறு பகையில பழக்க வரையோகு நாங்க தெல்லும் ஹக்கில்ல நாங்களும் நெசீபுரமே காத்தோன்ட்டு வெறும் சோமாரி ஆயிட்டு நேர எடுக்கிற பின்ன அக்கேரிக்கு நான் நிற்ச காரிய ஆகண்டு போயப்பா அல்லாஹுர தூரது அது கண்டித்தமாயிட்டும் சமல்ல ஈ விஷாலமாயு துனியாவுலோ நாங்க அறியாத்து எத்தரமா பிசியாங்க நாங்களை முன்னுள்ளுண்டு வேற ஆள்டோ எதிரிலோ நாங்க தெரிஞ்சங்களை போல காட்டுறதுலே நாங்களும் அஜ்ஞான கண்டித்து போவோம் தெரியாததுரே தெரியணும் சொல்றோ ஆ நல்ல நீயத்து நாங்களும் ஜீவனத்து படிரே பத்தியம் போகும் நாங்களுக்கு சகக்கார ஆவரும் துவேஷா மத்சர செல்றதே நாங்கள் சமாஜத்தை பர்த்திடகு சகரிசியங்கு நேரு செல்றது சொபுரு படுறது பிரிசப்பாடு கிர்ஃபா சௌஹார்தத்தை செல்றது நாங்களை சமாஜத்தில் பின்ன சமுதாயத்தில் பரஸ்பர ஒட்டுகு சேரும் போல ஆக்குற சாமாஜிக்கு பின்ன பௌத்திகமாயிட்டு நாங்க தீரா கீழ் மட்டத்தில் உள்ளோன்ட்டு பியர்ச்சங்க ஆ கீழறிமறை தண்ட ஜீவிதத்து சரித்திர புட்டத்திர முன்னலு கீறிட்டி எடுக்கணும் நங்கள உள்ளோ ஆ நல்ல நீயத்தில் நாங்கள் ஜீவிதத்தை முன்னல் கொண்டதில் நாங்க எப்போதும் பிரயத்னம் ஆக்கியோன்ட்டே இருக்கணும் பின்ன நங்களுள்ள நல்ல விவேச்சனா சக்திரே நல்ல தெருள உபயோகிச்சிட்டு ஜீவனத்தில் முன்னல் பிறகு தீரியத்தில் சிரமிக்கணும் ஜீவனத்தில் அமூல்யமாய நேரத்தை வர்த்தமாயிட்டு பெடுக்காக்கான்ட்டே கலை சாகித்ய விஜான சமாஜ சேவை சமுதாய சேவை செல்றோ ஆ நல்ல நல்ல க்ஷேத்திரத்தில் உபயோகிச்சிட்டு நல்மேல தெருளே முன்னல் போகணும் சுக்கா துக்கா ஆசை நிராசை நல்லே பெடுக்கு மதுரா கைப்ப சிரிக்க புல்பு செல்றோ இது எல்லாத்திலும் ஜீவனத்துல சைசி ஒன்று மானவீயத்தை நைத்திகத்தை பின்ன சௌஹார்தத்தை சொல்றோ ஜீவன மூல்யத்தை தன் ஜீவிதத்துல சேஸ் பாட்டியப்பா இ ஜீவனை சொல்றது அர்த்தபூர்ணாயிட்டு

0: சின்னையா
1: அண்ணா,
0: கற்கல்ல தோட்டதா காந்தன வைத்திய அவரு தேவி வைத்தியத்தினா பஞ்சிடு அமரு ஜோக்ல அது ஜல்மைத்திரகளி நம்ம அப்பனா பஞ்சிடி பிணக்கே ஜல்ம கருணா அம்மரடி களை உண்டா பெத்தது பதினாஞ்சு தினம் ஓடுனா நம்ம அப்பெல்லாம் களை உண்டா நிர்பாகியர் நம்ம ஆண்டா படுமலதா பெருமலை வல்லாளு நம்ம பொருளுடு தாங்குது மல்ல மல்த்தேரு ஜாதி நீதி படு துயர் நம்ம பிராய பிரபுத்தர பொருத்துடு பெலியர் எனக்கு கண்டு பால் மலத்து கொரியரு ஆன தானம் அல்பிட பல்லகே படுமலை பல்லாளு தான் எட்டெந்தனாரு ஆண்ட பூட புத்தியந்தே உள்ளா மல்லைய புத்தியந்தே ஆறு நஞ்சித உருடாது போய் தெரியரு நம்ம பகனே சாதியரு கண்டதல் பா லடைக்கு வத்தேரு பொறிச்சாவது பாத்தேரு எங்கு பண்டரு ஆ சந்தர்ப்படு தூரோடு கெபிகோர் நினைச்சி கண்டத புனிட்டு அந்நாயம் கண்டிசாயா ஆரன் கடத்தது கெரியா விசாரணை தெரிஞ்சா படுமலைதா பல்லாளு நம்ம விசாரணை தான் வடிகளை புடியரு நியாய விசாரணை மல்த்தேரு ஆ சந்தர்ப்படு நம்ம அப்பன அபிப்பிராய தலைக்கனே ஆறுக்கேன்னு பாத்தேனும் ஆசை பெட்டு நமக்கேண்டா ஆண்ட தானியம் அல்பனை பண்ணலகே நமக்கு கொரடாயினு ஆறு கொறிச்சேரு பண்டி பாத்திர தான் பல்லால் இத்தனவளும் நம்ம இப்போ நம்ம சரியத்து படுது இருவேர்ல பாஷ பாருது ஆ சபெடுத்து நம்ம அகத்தா அல்படுது தும்பு பத்தா ஆ சந்தர்ப்படு ஒஞ்சி பட்டர் தாத்து நமக்கு விசார தெரியுது நம்ம ஹிரியாக பறக்கமந்தேரி கெம்மலதா பிரம்மதேவரிக்கு ஆ பறக்கேன் சந்தாரணிகளுக்கு அஞ்சனை தும்பு போயா கெம்மலாஜி போது ஆ பிரம்மதேவரிக்கு பக்தி நம்ம கைமுகியா ராத்திர பொறுத்து ஜெத்து தீப்பினா கனட்டு தோச்சியரு பிரம்மதேவர் நமக்கு ஆ தேத்து நம்ம தும்புத ஆகு ஹோக்கலின பக்கெல்லாம் தெரிப்பாயிரு அல்படுது தும்பு பத்தா அவளை இத்தனைச்சா கௌரி சுதட்டு மீது நமன இத்தனைச்சா தோஷன் மாத்த பரிகாரம் அல்தந்து நேரவாது பத்தா நம்ம நம்ம பாவை இத்தனைச்சினா பஞ்சத உருவு பஞ்சத உருவு பத்தினால்பா நம்ம அக்கா கிண்ணிதாருள்ள மட்டும் தெரியுது அவளு ஆசிரியன்னு படையா ஆன தானியம் அல்பிட பண்ணலாகே மாத்த ஊர்ல எட்டெங்கே உள்ள மணிராப்புஜி பஞ்சத அரசுதான் எட்டெங்கினாரு அந்நாயகாரிய அல்பத மந்திரி ஆ சந்துகிடி ஆய பகை சாத்தியர தும்பாய் ஆ பொருத்துடு நம நிறுவனம் ஆஸ்தான உள்ளது அவளு கத்தலத கோலிடு நம நிறுவனம் பாடுப்பாய் அவளு அந்நாயம் நம்ம கண்டிசாயா ஆ கத்தலத கோலிடுது நம்ம இருவரலாம் பிதைபத்தா ஆசிரியம் போடுபடுது தெரியுது எடுமூருக்கு போயா தேவண்ண வல்லாளுனா ஆசிரியன் படையா ஆசிரியன் தங்க கொரியரு ஆட தானம் அல்பட பண்ணு புக்கலா சந்திரகிடி புடிச்சு அரசுக்கு துர்போதனை கொருது லடைத கலத்த கொஞ்சம் நிர்மாண ஆண்டவளு பண்டி பாத்திரம் எடுத்துடாது நம்ம இருவரலாம் லடைத கலக்கு போயா லடைத கலட்டு அந்நாயகாரியாய் நினைச்சா சந்திரகிடினே கலந்தது ஈ கெரிய மிகியா ஆ சந்தர்ப்படு ஆ பஞ்சத அரசு லடாய்க்கு பத்தேரு ஆறு லடாய் லடாய் மல்தோ தித்தே யானு ஆ சந்தர்ப்படு சஹாய கொரியாரந்து பத்திரஞ்சினா படுமலைத பெருமலை வல்லாளு அவளு பகரி புடியரு அல்லகு நாட்டுது பகரி பிராண பொடுப்பு நினைச்சா சந்தர்ப்படு சத்திய விசாரணை மாத்தா தெரியுண்டே விசாரணை ஈ தெரியா அண்ண போயினடுத்து பக்க ஈ பிரபஞ்சோட யானிப்புணவு சரியத்து பண்ணுது என்ன பாத்திரம் தேவஸ்தான பாக்கில் கொண்டு செப்படாது துளசி தலட்டு என்ன பாய்க்கு நீர் புடியா அவ்வே ரீதி தம்பை கல்லுக்கு தரனு ஹாக்கொந்து ஈலா ஈ லோக்கனு புடியத்தமைக்கியா அடுத்த பக்கத்தை கதை கணிச்சனா

0: என் அன்பு சோமேஸ்வர் ரேடியோ சார் அங்கு பல கேட்டு சந்தோஷப்படையிலே
1: கண்டோடே பல தோப்பேடாடு ஏது ஜம்மா படது பரோ.

0: யார் கோயில் சாவேட்டு
1: நீ மாப்பும் எனக்காப்பா
0: மத்த நான் முந்தைய யார் கொடுத்தியா பதுக்கிறோம் பேண்ட் ஷர்ட் அவர் எல்லாம்
1: கூட மலதாரப்பா
0: ஓடுது எப்ஸ்

யானை உச்சரம் காட்டிக்கொள்ள பார்க்கிறதுல கன்னட துளு பொக்க ஜாரி பாஷரியான சாகித்ய கிருஷிமல்க துபாஷத மத்து பத்தியல சாரங்க ரேடியோ மூலக்க அன்னைக்கு சேர்ந்து போறது துளு பாஷ என்ன அப்ப பாஷ ஆயினத்தான் மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து சாரங்க ரேடியோ துளு காரியக்கிரம பிரசாரம் கொண்டு அக்கலைக்கு நிக்கலாம் ப்ரோ அமைப்பு

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில எத்தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய புக்கனே கோரிக்கையில எப்படினு ஏரைகளை பத்தி யார் நினைக்கல சுந்தரரை வந்தாரு நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பத்தி.

பஞ்சத கட்டியது பெற்றது என்ன பொண்ணு சொல்லுதானே, மிஞ்சின பொண்ணனு என் காப்பேதது உண்டு மன்றப்பா.

ஈத்தனேட்ட ஜானபத பதனும் கேனு பத்தர் இடைக இனித்த துளு பிரசாரம் முகிண்டு நானா தும்புத துளு பிரசாரடு திக்குக ஆத்தனேட்ட கேனந்து புலே ரேடியோ சாரங் 107.8 FM ஒன்று ரங்கு ரங்குதா பதுக்கு.